அருளும் திவ்யாலாம். வகி சலாத்தம்பி தஸ்லீமில்லோ அபதல் ஒலி பயானம் வாணி குபாயிசியானா அமல் தனீர பிபித்த கிரீமி தூர்நான في البر والبحر صدرقا وتغلانا ملكني اليوم يا وهاب فوق رجاء إيوى الطرد لي أهداء ومسلانا لي جد برزق حلال

லவோக்கியான வரான் புல்லர் வரான் ராமன் வரான் நெய்ல பத்தியில் முதலில்.